我点错东娃儿三的呀三娃儿的三的能的有什么就人在那边也疼的命啊这啊我绿江青啊你那妈一人那呀他人不接个儿有那呀嘛啦嘛接公民不着我东啦托民比给那一往不强了 Sardau pe ma jin sar nan ra ma ra ye lo chong li se ma lep jo chok an chao ga ji par jo lang so